0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
1: சொல்லாமா?
0: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்.
1: பார்த்து புட்டேன்.
0: சபாஷ்.

0: சூரா அடிக்கதவா.
1: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா,
2: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
1: சாரு
0: சாரு
1: எதுக்கும்
0: எதுக்கும்
1: துணிஞ்ச வண்டா,
2: துணிஞ்ச வண்டா.
3: யாரடா டா போடுறீங்க,
0: யாரடா போடுறீங்க.